ஸ்தோதி பாஸ்தருக்கு பாட்டம். ஜே ஜான் சுப்ரமங் கர்மங் சபோக்டனே சோ கர்மங் கௌனான் நெச்சோ தியாவே வின்சத் குருவாட்டன பாவே பௌடி.